0: கணெடுப்பு புரட்டித்து பாகமண்டல அயங்கிரி புலிக்கோட்டு பல்லம்மவுட்டி பேரூர் இகுத்தப்பத்திரிக்க நெலுஜி இகுத்தப்பத்திரிக்கையில் தேவள தொத்தித்து படிசு இகுத்தப்பத்திரிக்கையில் ஒய்பத்து 6 கண்டைக்கு எத்தித்து தேவள தொத்தித்து பிரிவா கொடுகிரமாஜன ஏறு கணக்கில் இக்கணெடுப்புல கூடியாடுக்கு பிரகட்டனை அரிச்சடித்து. மடிக்கேரி காலிபீடிலுள்ள பிஎம் ஸ்ரீ ஜவஹர் நவோதய வித்யாலயத்து 9 பின் 12 கிளாஸில் காலி உள்ள ஸ்தானுக்கு பிரவேசம் எடுத்துக்கு இறதே உள்ள அபியர்த்தியோட ஆன்லைன் அர்ஜி காக்கித்து அர்ஜி கொடுப்புக்கு இதே நாளங்கே 15 அங்கத்தினை தெரிக்கித்து 9 கிளாஸுக்கு அர்ஜி கொடுப்பு அபியர்த்தியாக கொடுக்கரளை ஆய்த்து அண்ட் பாலக்கங்களும் கொடுக்கரளை ஆய்த்திருண்டு ஆதார் கார்டில் கொடுக்கிற அட்ரஸ் இருண்டு 12 கிளாஸுக்கு ராஜ்யத்திரை ஏது ஜில்லை கரளாச்சங்கும் அர்ஜி கொடுக்கலு அர்ஜி கொடுப்புக்கு navodaya.government.in வெப்சைட்ன சம்பர்க்க மாடுக்கு நவோதய வித்யாலயத்த பிரின்சிபால் டாக்டர் சஞ்சீவ் குவே வாவச்சன ஓ அரிச்சிட்டித்து. கொடகு ஜில்லா மேல்மணிக்க மந்திரி பிஎம் நரேந்திர சுவாமியாவு இதே 3 நாளங்கே கொடகு பிரவாச பப்பா அந்த போலக்க 10 கண்டைக்கு பிட்டங்கால கூர்க் எத்னிக் சபாபாடையில் நடப்ப பிரஜாசேவா அபியானத்து கூடியாடுவா மஜ்ஜன 2 கண்டைக்கு மடிக்கேரி ஜில்லாதிகாரி கச்சேரியில் தலக்காவிரி தீர்த்தோத்பவ மாறிப்பத்து சபை நடத்துவா அந்தனே மடிக்கேரி தசரா நம்மைக்கு சம்பந்தப்பட்டனக்கே ஜனப்பிரதிநிதி பிஞ்ச அதிகாரியட கூட 30 சபை நடத்துவாந்து மந்திரிர ஆப்த காரியதர்ஷி கே சி விருபாக்ஷாவு அரிச்சிட்டித்து. இல்லிக்கு பேட்டத்திர சுத்தி சமாச்சார திந்தத்து.
1: ಸುದ್ದಿ ಸಮಾಚಾರ ಕೇಳಿದಿರಿ. ಪ್ರಾಯೋಜಕರು ಇಂಡಿಯಾಸ್ ಲೀಡಿಂಗ್ ಡೆವಲಪರ್ಸ್ ಸನ್ ಸಿಟಿ.
2: ನಮ್ಮ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದೀಗ ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರದಿಂದ.